0: அழைப்பு வரும் வரை உழைப்பு அவசியம். அன்பாண்ட மொரிஷியஸ் வானொலி அன்பர்களுக்கு என் உளம் நிறைந்த இனிய இனிய செவ்வாய்க்கிழமை திட்டிக்கும் மத்திய வணக்கம். செவ்வாய்க்கிழமை இன்றைக்கு ஜூன் மாதம் 2ஆம் தேதி. நம் மாதத்தின், அதாவது வைகாசி மாதத்தின் 19ஆம் நாள். மொரிஷியஸ் வானொலியில் நாளோறும் இந்நேரத்தில் ஒளிபரப்பாகி வரும் உங்கள் முக்கால் மணி நேர நிகழ்ச்சியை கேட்பீர்கள். உங்கள் மங்கியருளி நிகழ்ச்சி
1: திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை மொரிஷியஸ் வானொலியில் மங்கையர் ஒளி. மங்கையர் ஒளி.

நிகழ்ச்சியில் வழக்கப்படியாக முதலில் இடம்பெறப் போவன பக்தி பொங்கும் பாடல்கள். மங்கள ரூபிணி மணிமேகலை என்று தொடங்கும்

செல்வம் பெற்று நோய் நொடி இன்றி பல நன்மைகளுடன் இன்று உங்கள் வாழ்க்கை சிறப்பாக அமையட்டும். வடிவழகை சொல்லி பழம்பெரும் பாடகர் காலச்சின்ற டி எம் சந்திரராசன் அவர்கள் குரலில் வரும் பழமை வாய்ந்த திருமுருகனை போற்றும்.

ஆமாம் அன்பர்களே, இசையை பெரும்பாலும் சமயங்களே வளர்த்து வந்துள்ளன. இசையாற்றல் மனித மனத்தை எளிதில் பயன்படுத்தி இறையுணர்வு வழி செலுத்த முடியும் என்பதை சமயங்கள் உறுதியாக நம்பியுள்ளன. முருகப்பெருமானின் திருவருளை பெறுவதற்கு இந்நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்து கொண்டு உங்கள் அனைவருக்கும் முருகப்பெருமானின் திருவருளை பெறுவதற்கு அன்புடன் அழைக்கிறோம். கனகவேலை தாங்கு நிற்கும் சண்முகா.

இதுவரை நீங்கள் கேட்டு வந்தீர்கள் பக்தி மிகவும் பாடல்கள். எமது நிகழ்ச்சியில் தொடர்கிறது சரியாக பிற்பகல் 1:30 வரை. இதோ வருவது உங்கள் வள்ளுவர் வாக்கு. தினம் ஒரு திருக்குறளை கற்போம்.

0: வாழ்க தமிழ் வளர்க்க குரல் நெறி. பொறுப்பால் இன்றைய அதிகாரம், இன்றைய குரல் அருளுடைமை, கம்பாஷன். அருட்செல்வம் செல்வத்துள் செல்வம் பொருட்செல்வம் பூரியார் கண்ணும் ஒள். பொருள் பொருளாகிய செல்வங்கள் எரிந்த வரிதத்திலும் உள்ளன. அருளாகிய செல்வமே செல்வங்களின் சிறந்த செல்வமாகும் என்பதே இதன் பொருளாகும். தட் இஸ் த வெல்த் ஆஃப் கைண்ட்னஸ் இஸ் வெல்த் ஆஃப் வெல்த் இஸ் ஆஸ் மச் ஆஸ் த வெல்த் ஆஃப் ப்ராப்பர்ட்டி இஸ் பர்சஸ்டு பை தி பேசிஸ் ஆஃப் மைண்ட். இது நாம் உங்களுக்காக தருவது இக்குறப்பாக்களை பாடலின் இசை மூலமாக. குறப்பாக்களை பாரத்வாஜ் அவர்கள் இசையமைத்திருக்கிறார். இதோ உங்களுக்காக அருளுடைமை, கம்பாஷன்.
1: அருளுடைமை richesse de bienveillance et la richesse des richesses. La richesse matérielle se trouve même chez des gens vils. Marche dans la bonne voie et pratique la bienveillance. Quel que soit le point de vue d'où tu considères, elle est ton seul salut. L'entrée dans le monde des ténèbres et de misère n'est pas pour ceux dont le cœur renferme la bienveillance.

0: Celui qui moleste un faible, qu'il pense à ce qu'il éprouverait devant un ennemi plus fort que lui.
1: மங்கள் மங்கியருளி நிகழ்ச்சியை தொடர்கிறது.
2: திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை முறை சிசு வானொலியில் மங்கையர் ஒளி. மங்கையர் ஒளி
1: அன்றைக்கும் இனியவை இன்றைக்கும் இனியவை என்று இனியவை திரைப்பட வரிசையில் இதோ வரும் இந்த பாடல்.
3: பிள்ளை தமிழ் பாடுகிறே, ஒரு பிள்ளைக்காக பாடுகிறே.
1: ஊருக்கு உழைப்பவன் படத்து

1979 ஆண்டில் வெளிவந்த பாடல். இது தமிழ் இலக்கியத்தில் உள்ள ஒரு சிற்றிலக்கிய வகையை குறிக்கும் ஒரு குழந்தையின் தேவ மன்னன் அல்லது ஒரு குழந்தை அழகையும் சிறப்பையும் போற்று.

அந்த நாள் ஞாபகம் அக்கால திரைப்படத்தில் வந்துள்ள பழமை வாய்ந்த பாடல்கள். பியசகி படத்தில் வந்துள்ள அருமையான ஒரு பாடல் இசை குறிச்சிட்டு அவர்கள் குரலில். முதல் முதல் பாட்டி ஒன்னை

0: திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை முறை சிசு வானொலியில் மங்கையர் ஒளி. மங்கையர் ஒளி.
1: மங்கையரே, உங்கள் நிகழ்ச்சி தொடர்கிறது. ஒன்றா இரண்டா?

இசைக்கு வச்சிட்டா பாடிய பாட்டுக்கு அடுத்து பம்பாய் ஜோஷி அவர்கள் குரலில் வரும் பிரபலமான ஒரு காடல் பாடல் ஒன்றா இரண்டா ஆசைகள்.

ஆரோக்கிய வாழ்வுக்கு உடல்நலம் குறிப்பு உங்களுக்காகவே. ஆம், உடலின் எவ்வாறு நோய் ஏற்படுவதற்கு நமது பழக்க வழக்கங்கள் காரணமோ, அதே போல நோயை சரி செய்ய ஒரு சில செயல்களான உடற்பயிற்சி, யோகா போன்றவற்றை செய்ய வேண்டும். அதிலும் உடற்பயிற்சியை விட யோகாவிற்கு அதிக சக்தி

உள்ளது. மேலும் காலையில் எழுந்ததும் தண்ணீர் குடித்து உடலில் உள்ள கழிவுகளை வெளியேற்றுவதும் ஒன்று. காலையில் இருந்ததும் உடற்பயிற்சி செய்யும் பழக்கத்தை பின்பற்ற வேண்டும். அதிலும் நடைப்பயிற்சி அல்லது ஜோகிங் போன்றவற்றை செய்ய வேண்டும். அன்றைக்கும் இனியவை, இன்றைக்கும் இனியவை, என்றும் இனியவை திரைப்பட வரிசையில் இதோ வரும். கேட்டவரெல்லாம் பாடலாம், படத்து பாடலாகும். ஸ்நேகிதியே, ஸ்நேகிதி.

சிறப்பாக இந்த பாடலை தந்தனி குடும்பத்தார் ஐயா மகேஸ்வரன், ஐயா பக்தன், பிரேகா அருமுகம், அணி விஜயன், ஐயா வையாபுரி, சிவன், ஐயா வாசன் ஆகியோரின் சார்பிலும் அன்புடன் வழங்கும் இந்த பாடல்.

உண்மையிலே ஒரு கண்ணு வரும் இறுதிய பாடல், இறுதியாக வரும் பாடலை கேளுங்கள். நாம் மலித்து வந்த உங்கள் இன்றைய மங்கையருளின் நிகழ்ச்சி இனிய பாடலுடன் நிறைவு பெறும். இன்றைக்கு

செவ்வாய்க்கிழமை சரியாக மாலையில் 4 மணிக்கு ஒளிபரப்பாகும் உங்கள் 3வது தமிழ் நிகழ்ச்சியை உங்கள் தேவராகம் நிகழ்ச்சியை கேட்க மறவாதீர்கள். நிகழ்ச்சியை வழங்குபவர் அன்பர் கலைவாணி வீரன் அவர்கள். அடுத்த நிகழ்ச்சியை நாம் உங்களை மீண்டும் சந்திப்போம். நேர்களை அறுவரையில் உங்கள் அனைவருக்கும் என் உணம் நிறைந்த வணக்கம். நம் நிகழ்ச்சிக்கு பிறகு அன்பர் அமிதா அவர்கள் வழங்கும் குஜராத்தி மொழி நிகழ்ச்சி இடம்பெறும். நன்றி, வணக்கம்.

அன்பு மக்களே, உங்கள் அனைவருக்கும் எமது உள்ளங்கனிந்த வணக்கம். நீங்கள் நம்முடைய இன்றைய தெய்வராகம் என்னும் தமிழ் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இது மொரீசிஸ் வானொலி 2 மணி, சரியாக பிற்பகல் 4 மணி ஆகிறது. இன்று செவ்வாய்க்கிழமை, ஜூன் மாதம் 2ஆம் தேதி. உங்களுக்காக ஏதோ விநாயகரை போற்றும் ஒரு பக்தி பாடல் நம்முடைய உள்ளூர் கலைஞர் குரலில் கைத்தல நிறைக்கணி என்னும் விநாயகரை போற்றும் பாடலை நீங்கள் கேட்கலாம். இது ஒரு திருப்புகழ் பாடல்.

0: அன்பு மக்களே, நீங்கள் செல்வினா ரங்கசாமி குரலில் கைத்தள நிறைகனி என்னும் திருப்புகழ் பாடலை நீங்கள் கேட்டீர்கள். அடுத்த பாடலை நாங்கள் விநாயகரை போற்றும் ஒரு தேவார பாடலை நாங்கள் உங்களுக்காக அளித்து இருக்கின்றோம். நம்முடைய இன்றைய நிகழ்ச்சியில் நீங்கள் பக்தி பாடல்களை மற்றும் நம்முடைய சமயத்தை முன்னிட்டு பல சுவாரஸ்யமான செய்திகளை நீங்கள் கேட்கலாம். நீங்கள் இந்த ஒரு பாடலை கேட்க விரும்பினால் கண்டிப்பாக எங்களுக்கு 402-808-5 என்ற தொலைபேசியின் மூலமாக நீங்கள் அழைக்கலாம். இதோ அடுத்த பாடல், தேவார பாடல் 5, கரத்தனை.
1: திருச்சிற்றம்பலம்.

அன்பு மக்களே, நாங்கள் நம்முடைய இன்றைய தேவராகம் என்னும் நிகழ்ச்சியில் உங்களுக்காக இதோ முருகப்பெருமானை போற்றும் பக்தி பாடல்களை நாங்கள் அன்புடன் தருகின்றோம். இந்த சுவாமிமலை திருப்புகழ் பாடலை நீங்கள் கேட்கலாம். இந்த சகமாயை சுவாமிமலை திருப்புகழை நாங்கள் சிறப்பாக அம்மா அனி கோவிந்தன், அம்மா வினுதையாவு, அம்மா நீலம், அம்மா சே, அம்மா தேவியப்பசாமி மற்றும் அம்மா வனிதா ராமன் உங்களுக்காக தருவதில், மேலும் அம்மா மைதா சனாசி உங்களுக்காக தருவதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். இதோ சுவாமிமலை திருப்புகழ்.

0: அடுத்த பாடல் முருகப்பெருமானை போற்றும் இன்னொரு திருப்புகழ் பாடல், திருப்பரங்குன்றம் திருப்புகழ் உனை தினம் தொழும். இந்த பாடலை நாங்கள் சிறப்பாக கத்ரோபோனிலிருந்து ஓவன் ஆறுமுகம் தமது பிறந்த நாளை முனித்து ஷாலினி, ஊர்வஷி, லேயா, கெலி, மனோஜ், அப்பாய் கீதா, தாத்தா சதா, ஷனன், பென், நிவன், சாந்திரினா, நெல்சன், நிஷி, செல்வினா, ஷவின், ரஜன், மாயா, சாம் குடும்பத்தார்கள் சார்பிலும், ஆறுமுகம், தன்றாயன், ராமசாமி, கப்பன், ராசன், யாவு, மேலும் உங்களுக்காக பாடலை கேட்கின்றவர் வக்வாலிலிருந்து அமாய் வினுதா யாவு, இதோ இந்த திருப்புகழ் பாடல்.
1: தன தந்தன தன

திருத்தணி திருப்புகழ் திருத்தணி முன்னிட்டு நீங்கள் ஒரு பாடலை கேட்கலாம். சைவம் என்பது நம்முடைய சமயத்தின் முக்கியமான மரபுகளில் ஒன்றாகும். இதில் சிவபெருமான் பரம்பொருளாகவும் உயர்ந்த இறைவனாகவும் வழிபடப்படுகின்றார். சைவத்தை பின்பற்றுபவர்கள் சைவர்கள் என்று அழைக்கப்படுகின்றார்கள். சைவத்தின் முக்கிய கொள்கைகள் என்று என்ன? சிவன் என்பது பரம்பொருள், அதாவது பதி. உயிர்கள், அதாவது பசு, இறைவனை அடைய வேண்டியவை. அறியாமை, கர்மம், மாயை போன்ற பாசங்கள் உயிரை கட்டிப்பிடிக்கின்றன. இறைவனின் அருளால் உயிர் விடுதலை, அதாவது முக்தி அடைகிறது. இதோ அடுத்த பாடல் நம்முடைய அருணகிரி செல்வர் மகேந்திரன் பாலகிருஷ்ணன் குரலில் திருத்தணி முருகனை போற்றும் ஒரு பக்தி பாடல்.

திருத்தனியில் குளிவிருக்கும் திருமாலின் மருகனுக்கு திருநீற்றின் அபிஷேகமாம். இந்த திருத்தனி முருகன் பாடலை கேட்ட பிறகு திருத்தனி முருகனே பற்றி அந்த யோசனை, அந்த ஞாபகம் வருகிறது. எப்படி திருத்தனி முருகன் அங்கே தனித்து இருக்கின்றார். மேலும் நாங்கள் அவிநாசி என்னும் ஊரில் அவிநாசி பாடலை பற்றி நாங்கள் பேசுவோம். சுந்தரமூர்த்தி நாயனார், அவிநாசி உங்களுக்கு தெரியும்படி நம்முடைய நாயன்மார்களுள் நால்வர் இருக்கின்றார்கள். அந்த நால்வர்களுள் திருஞான சம்பந்தர் அப்பர், அதாவது திருநாவுக்கரசர், சுந்தரமூர்த்தி நாயனார், மேலும் மாணிக்கவாசகர், நான்கு பேர் இருக்கின்றார்கள். அவர்களுள் சுந்தரமூர்த்தி நாயனார் கோவில் தோறும் கோவிலாக கோவிலுக்கு போய் சிவபெருமானை வழிபட்டு தேவார பாடல்களை பாடியிருப்பார். ஒரு நாள் அவர் அவிநாசி என்னும் நகரத்துக்கு போயிருக்கின்றார். அங்கே போய் பார்த்தால் ஒரு ரெண்டு வீடுகள் இருக்கின்றன. ஒரு வீடு சிறப்பான பூசை நடைபெற உள்ளது. மேலும் அடுத்த பக்கத்து வீட்டுக்காரருடைய வீட்டில் சோகமான சூழ்நிலை இருக்கிறது. இந்த அம்மனை போற்றும் பாடலுக்கு பிறகு நம்முடைய சுந்தரமூர்த்தி நாயனார் உடைய இந்த கதையை நாங்கள் தொடர்ந்து இதை பற்றி பேசலாம். இதோ துன்பமில்லாத சக்தி. இன்று நாங்கள் சுப்பிரமணிய பாரதியார் இயற்றிய அம்மனை போற்றும் பக்தி பாடல்களை உங்களுக்காக தருகின்றோம். இதோ துன்பமில்லாத சக்தி.

ஆமாம், சுந்தரர் சேர நாட்டிற்கு செல்லும் வழியில் அவிநாசியை அடைந்தார். அப்போது ஒரு வீட்டில் உபநயன விழா கொண்டாட்டமும் அடுத்த வீட்டில் துயரமும் இருப்பதை கண்டார். காரணம் கேட்டபோது, சில ஆண்டுகளுக்கு முன் இரண்டு சிறுவர்கள் குளத்தில் குளித்தபோது ஒரு சிறுவனை முதலே விழுங்கிவிட்டது. மற்ற சிறுவன் உயிர் தப்பினான் என்று மக்கள் கூறினர். அந்த செய்தியை கேட்ட சுந்தரர் சிவபெருமானின் கருணையை நம்பி அவிநாசி ஈசனை நோக்கி, ஏற்றான் மறக்கேன் எழுமைக்கும் எம்பெருமானையே என்று பாட தொடங்கினார். பதிகத்தின் ஒரு பாடலில், கரைக்கால் முதலியே பிள்ளை தர சொல்லு காலனையே என்று இறைவனிடம் வேண்டுகின்றார். அதாவது, முதலியிடம் இருந்து அந்த பிள்ளையை திருப்பிக் கொடுக்க செய் என்று உருக்கமாக பூசை செய்தார். இதோ அடுத்த பாடல், தேடி உன்னை சரணடைந்தேன் என்னும் பாடலை நாங்கள் உங்களுக்காக அன்புடன் தருகின்றோம். இந்த பாடலையும் சுப்பிரமணிய பாரதியார் இயற்றியுள்ளார்.

சுந்தரரின் பக்தியால் மகிழ்ந்த சிவபெருமான் அருள் புரிந்தார். முதலை மீண்டும் தோன்றி பல ஆண்டுகளுக்கு முன் விழுங்கிய சிறுவனை உயிருடன் வெளியே விட்டது. மேலும் அந்த சிறுவன் உயிர் தப்பிய மற்ற சிறுவனின் வயதுக்கே வளர்ந்த நிலையில் வெளிப்பட்டான் என்று பெரிய புராணம் கூறுகிறது. ஏற்றான் மறக்கேன் என்ற சொல்லின் பொருள், ஏற்றால் எந்த காரணத்தால் உன்னை மறப்பேன் என்பது இதன் கருத்து. சுந்தரர், ஏழு பிறவிகளிலும் எனக்கு துணையாக இருக்கும் என் இறைவனை நான் எப்படி மறக்க முடியும் என்ற ஆழ்ந்த பக்தி உணர்வை வெளிப்படுத்தினார். இந்த பதிகம் சைவ மரபில் பக்தியின் வலிமை, இறை அருள் மற்றும் சுந்தரரில் கருணை மிகு உள்ளம் ஆகியவற்றை வலியுறுத்துகிறது. இதோ நம்முடைய இன்றைய கடைசி அம்மனை போற்றும் பக்தி பாடல், சுப்பிரமணிய பாரதியார் இயற்றிய காலமம் வனதில்.

அடுத்த பக்தி பாடல் சிவபெருமானை போற்றும் பக்தி பாடல்கள். உண்ணாமுலை உமையாளோடும் என்பது திருஞான சம்பந்தர் அருளி தேவார பதிகத்தின் முதல் பாடல். இரு அருணாலேச்சுவரர் திருக்கோவில் தலத்தை போற்றி பாடப்பட்டது. இந்த பதிகம் முதல் திருமுறையில் இடம்பெற்றுள்ளது. சம்பந்தர் பல சிவ தலங்களுக்கு யாத்திரை செய்தபோது திருவண்ணாமலையை அடைந்தார். அங்கு அருணாச்சலேஸ்வரின் மகிமையையும் உமாதேவியுடன் ஒன்றியிருக்கும் சிவபெருமானின் அருளையும் கண்டு பேரானந்தம் அடைந்தார். அந்த பக்தி பரவசத்தில் பாடியதே உண்ணாமுலை உமையாளொடும் உடனாகிய ஒருவன் என்ற பதிகம். திருவண்ணாமலையில் அம்மன் அதாவது உண்ணாமுலை அம்மன் என போற்றப்படுகின்றார். உண்ணாமுலை என்பது தெய்வீக தாயின் கருணையையும் தூய்மையையும் குறிக்கும் பெயராக சைவ மரபில் விளக்கப்படுகிறது. திருச்சி.

அடுத்த பாடல் போற்றி திருத்தாண்டகம் என்பது திரு நாவுக்கரசர் அதாவது அப்பர் அருளிய மிக புகழ்பெற்ற தேவார பதிகங்களில் ஒன்றாகும். இது சிவபெருமானின் எண்ணற்ற திருகுணங்களையும் அருள் செயல்களையும் போற்றி போற்றி என்று தொடர்ந்து வணங்கும் வகையில் அமைந்துள்ளது. இந்த பதிகம் திருநாவுக்கரசர் அருளிய ஆறாம் திருமுறையில் இடம்பெற்றுள்ளது. அப்பர் நாராயணார் வாழ்க்கையில் பல துன்பங்களை சோதனைகளையும் கடந்து சிவபெருமானின் அருளால் மீட்கப்பட்டார். சமண மதத்திலிருந்து மீண்டும் சைவத்திற்கு திரும்பிய பிறகு சிவபெருமானின் கருணையை எண்ணி உருகி பல பதிகங்களை பாடினார். அவற்றில் மிகவும் பக்தி பெருக்குடன் பாடப்பட்ட ஒன்று போற்றி திருத்தாண்டகம் ஆகும். இந்த பதிகம் குறிப்பாக திருவதிகை வீரத்தானேஸ்வரர் திரு தலத்துடன் தொடர்புடையதாக மரபில் கருதப்படுகிறது. அப்பர் தனது வாழ்வில் பெற்ற இறை அருளை நினைத்து சிவபெருமானின் ஒவ்வொரு பெருமையையும் போற்றி என்ற சொல்லால் வணங்குகின்றார்.

வானொலி பெரு ரசிகர்களே, நம்முடைய இன்றைய தெய்வராகம் என்னும் தமிழ் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறவுள்ளது. நம் நிகழ்ச்சியை கேட்குமாறு மனமார்ந்த நன்றி. அடுத்த வாரம் இதே நேரத்தில் இதே அலைவரிசையில் உங்களை மீண்டும் சந்திப்போம். உங்கள் இரவு இனிதாக அமையட்டும் என வாழ்த்துகின்றோம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.

0: ஆஷஸ் வானொலியில் இரவு தோறும் 7 மணி முதல் 7:30 மணி வரை இசையருவி.
1: அன்பர்களே, உங்கள் யாவருக்கும் எனது உள்ளம் கனிந்த இரவணக்கம். இது ஒரு சிசுவானொலி 2 மற்றும் எஃப்எம் தாளம். இன்னிசை பாடல்கள் இதோ இந்த இசை அருவி என்னும் தமிழ் நிகழ்ச்சியில் உங்களுக்கு சிறந்த தமிழ் பாடல்களும் இன்னிசை பாடல்களும் பக்தி பாடல்களும் மற்றும் ஔவையார் மொழிந்த அருள்மொழியும் தொகுத்து வழங்கப்படும். வருடைய அன்பர்களை, முதன் முதலாக இறைவனை போற்றும் ஒரு பாடலை கேட்போமாக.

வருடைய அன்பர்களே, அடுத்து வருவது ஔவையார் மொழிந்த அருள்மொழி. ஆத்திச்சூடி என்னும் அரியன் ஊரில் ஔவையார் இணக்கம் மறைந்திணங்கு என்றார். அதாவது, ஒருவரின் நடத்தையை நன்கறிந்து நாம் நடந்து கொள்ள வேண்டும். ஔவையார் said, learn, know about a person before befriending the person. So let us follow the pathway of ஔவையார். வருடைய அன்பர்களே, அடுத்து வருவது இன்னிசை பாடல்கள். இதோ விஜய் ஃபேன்ஸ், திஸ் இஸ் ஃபார் யூ. உதயா உதயா என்னும் பாடல் உதயா படத்திலிருந்து வந்துள்ள அருமையான பாடல்.

வருடி என்பர்களே, ஸ்டா படத்திலிருந்து வந்துள்ள ரசிகா என்னும் பாடலை சிறப்பாக 90s கிட்ஸ் இதோ உங்களுக்கு தருகின்றோம்.

வானுடைய அன்பர்களே, டும் டும் டும் படத்திலிருந்து வந்துள்ள இந்த அருமையான பாடல் ரசிகா ரசிகா என்னும் பாடல். இந்த பாடலை சிறப்பாக ஃபிளாக் ஊரில் வசிக்கும் ரங்கன் குடும்பத்தாருக்கு தருகின்றோம்.

மறுபடி அன்பர்களே நாம் வழங்கி வந்த இசையருவி என்னும் தமிழ் நிகழ்ச்சி நெஞ்சமை என்னும் பாடலுடன் முடிவடையப் போகின்றது. நாளைக்கு காலையில் தேன் இசையரங்கம் என்னும் தமிழ் நிகழ்ச்சியை கேட்கத் தவறாதீர்கள். அதுவரை உங்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.